இருவாயுங்க தனியாக தக்க வரி எப்போ ட்ரீம் லவர்ஸ் தெலாங்கோ கிளென் கேம்பல் வைத்து இருவாயுங்க பாய்ஸ் ஒன் வரி எப்போ வேர்ட்ஸ் பாய்ஸ் கூட நீங்கள் ப்ரோக்ராம் கிருவாய் ஃப்ரெண்ட்